0: வெல்கம் பேக் நற்பல தாயம் ப்ளோ வாய்ஸ் ப்ளோ நோட் ப்ரோக்ராம்.
1: Welcome long narwala time back again long voice long note radio program long tete wote mimik albi straight long province long torba